அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz 98.2 MHz 95.6 98.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. வழக்கமாக காலைதோறும் இதே நேரத்தில் இதே சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் 14ஆம் தேதி. எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்க்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குமானால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்க்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும்.

0: இன்றைய காலை சிந்தனை. எத்தனை உறவுகள் நமக்கு என்பது முக்கியமில்லை. கஷ்டப்படும் போது தெரிந்து கொண்டு ஆறுதலும் தேறுதலும் தருபவர்களை உண்மையான உறவு.
1: அங்கனால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1991

பத்தொன்பதாம் ஆண்டில் ஜூலை மாதத்தில் ஒன்பதாம் திருக்கு விழுந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் காதலர் தினம். இயக்குனர் கதீர் அவரதுக்கு திரைப்படத்தில் நடிகர் குணால் மேலும் நடிகை சோனாலி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சமைத்தவர் இசைமேதை ரகுமான் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகினவர் உன்னிகிருஷ்ணன்.

0: அகண்டை உடையார்க்கு அறிவில்லை, அறிவுடையார்க்கு அகந்தை இல்லை. அகந்தை உள்ளவர்களுக்கு உண்மையான அறிவு இருக்காது. உண்மையாக அறிவு உள்ளவர்கள் எப்போதும் தாழ்மையாக இருப்பார்கள். பீப்புள் வித் ஹாரோகன்ஸ் லாக் ட்ரூ விஸ்டம், தோஸ் வித் விஸ்டம் ரிமைன் ஹம்பிள்.
1: Songs with RJ Sundaram on Tenisi Arangam.

அனைவருக்கும் எமது ஓரம்சி வானொலியில் வழக்கமாக இந்த அதிகாலியில் வருக வருகை என்று அன்புடன் நாம் தல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம்மா, இச்சொல்லடி வியாழக்கிழமை அன்றைக்கு மே மாதம் 14ஆம் தேதி. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் எங்கு போனாலும் பெற்ற வணங்க போங்க.

ஆமாம் ஆமாம், இன்றைக்கு இனிய வியாழக்கிழமை, புதிய நம்பிக்கையுடன் புதிய கடவுளுடன் நாம் இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம் அல்லவா. மேலும் காலை சூரியன் போல உங்கள் வாழ்க்கையும் ஒளிரட்டும். மேலும் இன்றைய நாள் சந்தோஷம், வெற்றி, அமைதி எல்லாம் நிரம்பிய நாளாக இருக்கட்டும்.

மர்காதிர்கள் உங்கள் வானொலி இந்த அதிகாலையில் நிகழ்ந்து உடனே மர்காதிர்கள் உங்கள் வானொலி பண்ணுங்க 94.6 அவாம் இசையோடு இனிமை உற்சகத்தோடு நாம் உங்கள் நாள் தொடக்கட்டும். மேலும் இந்த அழகான வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலை காற்றின் புத்துணர்ச்சி, மனதில் புதிய நம்பிக்கை. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கொண்டு வரட்டும்.

ஆமா, துக்கட்டிலிருந்து இந்த நேரத்தில் எழுந்த உங்கள் மனசுக்கு புத்துணர்ச்சியும் உங்கள் நாடுக்கு நல்ல ஆரம்பமும் தர நாங்கள் வந்திருக்கின்றோம். இது உங்கள் பிரியமான ஆர்என் ஃப்ரீ வானொலி. இந்த அழகான காலைய இசையாலும் சந்தோஷத்தாலும் நிறைக்க வந்திருக்கின்றோம். மேலும் வியாழக்கிழமை என்றைக்கு என்றாலே ஒரு சிறப்பான நாள். வார இறுதி நெருங்கும் உற்சாகம், வேலைகளின் வேகம், கடவுகளை அடைய ஓடும் வாழ்க்கை, அந்த எல்லா தருணங்களிலும் உங்களுக்கு நாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.

0: ഹാപ്പി റിട്ടേൺസ് ഓഫ് ദി ഡേ.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை மே மாதம் பதினான்காம் தேதி. அடுத்த பாடலே நம் மூக்க ஊரை சேர்ந்த திருமதி நீலம் திரு ஐயா கோவிந்தன் அம்மாசி அவர்களுடைய திருமண நிறுவனவற்றை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் காலன், தீபனா, அருவி, பழனி, அருள், ஓவியா, ஆதிசேகரன், செந்தில்வேலன், மேலும் அவர்களுடைய தோடு தோழமார்கள், மேலும் அமசே முத்துவீரன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு பிலே ஊரைச் சேர்ந்த திரு மருதை சந்தீஸ் அலங்காளி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி பத்மினி, மேலும் கிசிம், நிலாஷா, கேசவன், யுவானன், கிவன், அலங்காளி, மாரிமுத்து, கருப்பன், குருவத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். என்றும் லக்ரேமோ சாம்பியோ ஊரைச் சேர்ந்த திருமதி தேவி மருதை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மகன் கிருஷ்ணன், மருமகள் மனோதா, மேலும் திசன், பிரியாம, வைஷ்ணவி, ஜெமிலா, பல்லவி, வேலன், ஜெலினா, மல்லிகை ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் திரைபும் வசிக்கும் காசன் ராசன் தனது பிறந்தாற்றிய நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் பல்லவி, ஓவன், அக்கா வாதி, மனோதா, சமிலா, மாலினி, அம்பாள், தேவன், மேலும் அஞ்சனி, அனீரா, ஃபி, ராமனோஜன், ராசன், துக்காராம், லக்ஷ்மணப்பிள்ளை, மேலும் அம்மா வினுதா ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் வசிக்கும் பமிலா நாயக்கன், மேலும் பமிலா நாதன், கெவினா, கெவிசன், வைத்திலிங்கம், மேலும் புகைசா சுஷ்டிகா கடத்தார்கள் ஆகியோருக்கும் அம்முடன் நாம் வணங்குகின்றோம்.

0: ஓம்சிறப்பங்கந்த பாடலை நாம் பஸ்ஸம் உரை சேர்ந்தது திருமதி அஸ்வதா வதிவேலு அவர்களுடைய பிறந்தாவற்றை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மகன்மார் ஜோசன் சந்தி, மேலும் தினேசன், மேலும் மருமகள்மார் ஜெசிலா, பமேலா, செல்வனா, மேலும் ஜெயம், உதயம், வடிவேலு கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.
1: You're my sunshine, you're my moonlight, you are stars in the sky. Come with me now, you have my desire.
0: அம்மா, இந்த இனிய வியாழக்கிழமை காலையே எங்களோடு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நாள் முழுவதும் சந்தோஷமும் வெற்றியும் நிரம்பியதாக இருக்கட்டும். மேலும் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்குங்கள், நம்பிக்கையோடு முந்தருங்கள். மேலும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.